0: பிள்ளைங்கள் உள்ளேறியும் மாத்தாங்கடி பிச்சி நேசம்
1: மாத்தாங்கிட்டோன்னா நீர் படங்க பிள்ளைங்க அப்படி இருப்பாங்க.